4.38 6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 24ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்று சங்கம் முழங்கு. இன்றைய தமிழமுதும் நிகழ்ச்சியில் குரல் அமுதும் தகவல் நேரம், தற்கொலைக்கான காரணமும் தவிர்ப்பும் குறித்து உரை திரை செய்ய ஆகியன கேட்கலாம். குரல் அமுதம் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை. பொருள்: சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். மீண்டும் குரல்: அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லேன் தொகையறிந்த தூய்மை. குரல் எண் 72, அதிகாரம் அவை அறிதல்.

தகவல் நேரம். வானிலை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கடல் சீற்றத்துடன் காணப்படும் மீனவர்கள் கடலுக்குள் செல்லும்போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எவ் ராணி லட்சுமி நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு லாங் ஐலண்ட் மற்றும் சுவராஜ் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி பாரடாக் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 மணிக்கு

இதிப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும் எம்வி பம்புகா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 சிவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பிலிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. சிவராஜ் தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட்டர் நாளை பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. சிவராஜ் தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பிலிருந்து இந்த கப்பல் நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மாலை 4:30 ஷஹீத் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 12 தேதி காலை 5:30 மணிக்கு சிவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து மாயபந்தர் வழியாக டிக்லிப்பூர் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 12 தேதி காலை 7 மணிக்கு டிக்லிப்பூரில் இருந்து மாயபந்தர் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கேமல் பே நாளை இரவு 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 12 தேதி லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நெகிழ்வு நிகழ்ச்சியில் தற்கொலைக்கு காரணமும் தவிர்ப்போம் குறித்து உரையினை கேட்கலாம். நிகழ்ச்சியை ஒரு திரைசீ பாடலோடு தொடங்குவோம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து தற்கொலைக்கான காரணமும் தவிர்ப்பும் குறித்து உரையினை கேட்கலாம்.
1: நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். இது சாதாரண விஷயமல்ல, பெரிய சவால். சரித்திரம் படைக்கும் மரணத்தை தழுவது சில சாதனையாளர்களுக்கு மட்டுமே சாத்தியம். இயற்கையாக மரணம் வருவதோ எதிர்பாராமல் நிகழ்வதோ கூட ஒப்புக்கொள்ளக்கூடியது. மனமுடிந்து இந்த வாழ்க்கையோ உறவுகளோ வேண்டாம் என்று தற்கொலை செய்து கொள்வது எந்த மனிதனுக்கும் நிகழக்கூடாதது. தற்கொலை அதற்கான காரணங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வரும். இதன் எண்ணிக்கை புள்ளி விவரம் எல்லாம் நம்மை கலங்கடிக்கின்றன. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவின் புள்ளி விவரப்படி 2015 இந்தியாவில் நிகழ்ந்த தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 133,623. இவர்களில் 93,586 பேர் ஆண்டுக்கு 100,000 ரூபாய்க்கும் குறைவான வருமானம் உள்ளவர்கள். இதிலும் மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் ஆகியவற்றோடு 3வது இடத்தை பிடித்திருக்கிறது தமிழ்நாடு. பொருளாதாரத்தை தேடி ஓடும் இன்றைய வாழ்க்கை முறை இந்த எண்ணிக்கையை வரும் ஆண்டுகளில் இன்னும் அதிகரிக்கும் என்றே தோன்றுகிறது. நிலையானது மரணம், நிலையில்லாதது வாழ்க்கை என்றெல்லாம் தத்துவம் பேசினாலும் இன்னொரு முறை இந்த மனித பிறவி நமக்கு வாய்க்குமா என்பது நம்மில் யாருக்கும் தெரியாது. எனவே தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் யாரும் தற்கொலை என்ற முடிவை கையில் எடுக்க மாட்டார்கள். அனுபவசாலிகளான பெரியோர்கள், போன பிறப்பில் என்ன பாவம் செஞ்சோனோ இப்படி அவதிப்படுறேன், இந்த பிறவிலேயே பட வேண்டியதை எல்லாம் பட்டு அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடுறேன் என எளிதாக எடுத்துக்கொண்டு விடுவார்கள். எத்தனையோ இன்னல்களில் கரைந்து போனாலும் இயல்பான மரணத்தை எதிர்கொள்ள தயாராவது தான் மனித இயல்பு. ஒரு மனிதன் தன்னைத்தானே மாய்த்துக்கொள்ளும் நிலைக்கு போகிறான் என்றால் அவன் எவ்வளவு மனவேதனை அடைந்திருப்பான் என்கிற கேள்வி நிச்சயம் எழும். தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்ற ஒன்றே இல்லை என்பதே உண்மை. விதர்பாவில் விவசாயிகள் பஞ்சத்தால் தற்கொலை செய்து கொள்வது போன்ற சமூக பொருளாதார காரணங்கள் தவிர தற்கொலைக்கான காரணங்கள் என்னென்ன, குடும்ப பிரச்சனைகள், எய்ட்ஸ், புற்றுநோய் போன்ற நாள்பட்ட தீராத நோய்கள், காதல், இவைதான் முக்கிய காரணங்கள். இதனைத் தொடர்ந்து வேலையின்மை, ஏழ்மை, பரீட்சையில் தோல்வியுறுவது, பொருளாதார நிலையில் ஏற்படும் திடீர் பின்னடைவு, சொத்து தகராறு, தொழில் நஷ்டம், போதைக்கு அடிமையாதல், வரதட்சணை பிரச்சனை, பாலியல் பலாத்காரம், முறையற்ற கர்ப்பம், விவாகரத்து, குழந்தையின்மை, பிரியத்துக்கு உரியவர்களின் மரணம் என எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. சிறுவயதில் ஏற்பட்ட இன்னல்கள், வறுமை, இளம் வயதில் பள்ளியை விட்டு நீக்குதல், நீக்கப்படுதல், பெற்றோருக்கு இடையே பிரச்சனை, அதன் காரணமாக பெற்றோர் பிரிதல், நண்பர்களோடு கருத்து மாறுபாடு பிரச்சனை, உறவு முறிதல், காதல் தோல்வி, போதை பழக்கத்திற்கு அடிமையாதல், ஏதோ காரணத்தால் வேலையிலிருந்து நீக்கப்படுதல், நிறுவனத்தில் இருந்து ஆள்குறைப்பு காரணமாக நீக்கப்படுதல், குடும்ப உறவுகளால் மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுதல், மனப்பதற்றம், மன அழுத்தம் ஏற்படுவது போன்றவை. குடும்பத்தில் யாராவது தற்கொலை செய்து கொண்டால் அல்லது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டால் அதனால் ஏற்படும் பாதிப்பு, சமுதாய ரீதியாக ஒதுக்கப்படுதல், மாற்றுத்திறனாளியாக இருந்து அதன் காரணமாக மற்றவர்களால் மனக்கசப்புக்கு ஆளாகுதல், சட்டச்சிக்கலில் மாட்டிக்கொள்வது, சுய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படும் நிலைமை வந்தால் அதனால் மனதளவில் பாதிக்கப்படுவது, சமீபத்தில் ஏற்பட்ட இழப்பு

உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எதிர்கொண்ட நோய் அல்லது பிரச்சனை, உறவினர்களில் முக்கியமானவர் இறந்து போவது அல்லது பிரிந்து போவது, உறவினர்களோடு மற்றவர்களோடும் தான் சேர்ந்து இல்லை என்கிற எண்ணம், தான் மற்றவர்களுக்கு பயனில்லாமல் இருக்கிறோம் என்கிற நினைப்பு, மற்றவர்களுக்கு நாம் சுமையாக பாரமாக இருக்கிறோமோ என்று நினைத்து கொள்வது துயரம் மிக முக்கிய காரணம். உதாரணமாக, திருமணம் செய்யும் அளவுக்கு வளர்ந்த மகன் இறந்து போவது பெற்றோரை பாதிக்கும், தாங்க முடியாது. சிலருக்கு அந்த துயரம் வாழ்நாள் முழுக்க தோய்ந்திருக்கும். எப்போது சமயம் கிடைக்கும் அவர்களோடு நாமும் அவர்களோடு சேர்ந்து போயிடலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு தம்பதி கணவன் வேலைக்கு போகிறார், மனைவிக்கு வீட்டு வேலை மட்டும்தான் தெரியும். கணவர் விபத்தில் இறந்து விடுகிறார், வளர்ந்த பள்ளிக்கு போகும் பிள்ளைகள், அப்போது அவர்களுக்கு வீட்டுக்கான பொறுப்பே மாறிவிடும். வேலைக்கு போக வேண்டியிருக்கும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இந்த பொறுப்பு சுமையை தாங்க முடியாமல் கூட தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் தோன்றும். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருவர், அதனால் அவரின் மனைவி வேலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் பொறுப்பின் சுமையை தாங்க முடியாமல் கூட தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்படும். ஆக எல்லாவற்றையும் ஒரு தோல்வியாக நினைத்துக் கொள்வதால் கூட இந்த எண்ணம் ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்தவரை பரீட்சையில் தேர்ச்சி அடையாமை, பள்ளியில் மற்ற மாணவர்களுடன் சுமூகமாக இருக்க முடியாமல் போதல், மற்ற நண்பர்களால் ஒதுக்க வைக்கப்படுதல், உடல் ரீதியாக ஏதாவது குறைபாடு இருந்தால் அதனால் சுயபச்சாதாபம் ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்படுவது போன்ற பிரச்சனைகள் காரணமாக இருக்கின்றன. சரி, தற்கொலை முயற்சியில் ஈடுபடப் போகிறவரை எப்படி அடையாளம் காணுவது? தங்களுடைய தற்கொலை விருப்பத்தை யாரிடமாவது வேறு வழியில் தெரிவித்திருப்பார்கள். தங்களுக்கு வாழ்க்கையிலேயே மிக முக்கியம் என கருதுகிற ஒரு பொருளை, யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என வைத்திருக்கும் பொருளை எளிதாக யாருக்காவது கொடுத்து விடுவது, விடைபெறுவது போன்ற துணிகள் தொலைபேசியில் பேசுவது, தற்கொலை குறிப்பு எழுதி வைப்பது, பதற்றமாக இருப்பது, எதிலுமே ஈடுபாடு காண்பிக்காமல் இருப்பது, இதெல்லாம் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறார் என்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள். இப்படிப்பட்டவர்களை கவனமாக கண்காணிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு பள்ளியிலே தோல்வியால் ஏற்படும் ஏமாற்றத்தை எதிர்கொள்ளும் பக்குவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அம்மா அப்பா இருவரும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வெளியுலக தொடர்பை ஏற்படுத்துவது, விளையாட விடுவது அவசியம். குழந்தைகளின் ஆளுமை திறன் வளர அது உதவும். விரக்தி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போது தற்கொலை எண்ணம் வருபவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க பல மையங்கள் இருக்கின்றன. தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு அவர்களுடன் பேசலாம். இது நல்ல தீர்வு தரும். சூசைட் கவுண்டர் என்று ஒன்று இருக்கிறது. நடுத்தர வயது உள்ளவர்கள் தற்கொலை செய்து கொள்வது குறைவு. இளைஞர்களும் வயதானவர்களும் தற்கொலை செய்து கொள்வதுதான் அதிகம். இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் சில சவால்களை எதிர்கொள்ளும் திறன் குறைவாக இருப்பதால் இது நேர்கிறது. வயதானவர்களுக்கு எல்லாமே போய்விட்டது, நமக்கு யாரும் இல்லை, வாழ்வதில் அர்த்தம் இல்லை என நினைத்து இந்த முடிவை தேடுகிறார்கள். 30-40 வயதுக்கு உட்பட்டவர்கள் மனைவி குழந்தைகள் இருப்பார்கள், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்ற நிறைய பொறுப்புகள் இருக்கும். இந்த பொறுப்புகளை வளர்த்து கொள்வதைத்தான் சூசைட் கவுண்டர் என்று சொல்கிறோம். உறவினர்களுடனான உறவை பேணுவது, நண்பர்களுடன் அதிகமாக நேரத்தை செலவிடுவது, ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பது, எல்லாமே இந்த நல்ல தீர்வை தரும். ஓய்வு காலத்தை கூட பயனுள்ள வகையில் ஏதாவது அமைப்போடு சேர்ந்து பணியாற்றுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்வது என அர்த்தமுள்ளதாக வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் இந்த எண்ணம் வராது. தற்கொலை எண்ணத்தை தூண்டும் இடங்களை தவிர்ப்பது நல்லது. உயரமான இடங்கள், செல்போன் டவர், லைட் ஹவுஸ், பாதுகாப்பற்ற இடங்களில் அதை நெருங்க முடியாதபடி தடைகளை ஏற்படுத்தலாம். இதற்கு அரசு ஆவண செய்யலாம். நம் நாட்டில் துப்பாக்கிக்கு கட்டுப்பாடு இருக்கிறது, ஆனால் துப்பாக்கியால் செய்து கொள்ளும் மரணங்கள் குறைவு. ஆனால் பூச்சிக்கொல்லிகளுக்கு தடையில்லை. பெரும்பாலானவர்கள் பூச்சிக்கொல்லிகளைத்தான் தங்களை கொள்ளும் ஆயுதமாக கையில் எடுக்கிறார்கள். அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்னரே பெற்றோரே குழந்தைகளை எதையும் எதிர்கொள்ள தயார்படுத்த வேண்டும். பரீட்சை வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் நடப்பதல்ல, ஒரு மாதம் கழித்து இன்னொரு பரீட்சை எழுதி கூட தேர்ச்சி பெற்று விடலாம் என தைரியம் கொடுக்கலாம். இது ஒரு தற்காலிக தோல்வி, இதற்காக நிரந்தரமாக ஒரு முடிவை தேடிக்கொள்ளக்கூடாது என்ற விஷயத்தை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இதை ஊடகங்களிலும் பரவலாக சொல்ல வேண்டும். பள்ளிகளில் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு உரிய ஆலோசனை தர வேண்டும். எப்போதாவது பொருளாதார மந்தநிலை வரும்போது தற்கொலைகள் அதிகரிக்கும், அந்த நேரத்தில் அரசும் மக்களுக்கு உதவ வேண்டும். தற்கொலை எண்ணம் வந்தவர்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள், மை வே ஆர் நோ வே என்று. இதை டியூனல் விஷன் என்றும் சொல்லுவார்கள். குதிரைக்கு நேர்த்திசையில் பார்ப்பதற்காக கண்ணாடி மாதிரி ஒன்றை போடுவார்கள். குதிரையால் தான் போகும் நேர்பாதையை தவிர வேறு பாதையை பார்க்க முடியாது. இது எனக்கு பெரிய அவமானம், வேறு வழி இல்லை, நான் செத்துட்டா எல்லாம் சரியாக போயிடும் என நினைத்துக் கொள்வது தவறு.

எவ்வளவோ பேர் எத்தனையோ அவமானங்களை தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் கூட நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் வர வேண்டும். இப்படி பல வழிகள் இருப்பதை அவர்கள் தங்களுக்கு தாங்களே அழைத்துக் கொள்கிறார்கள். உளவில் முறையில் இவர்களுக்கு இந்த எண்ணம் இருப்பதை கண்டுபிடித்துவிட்டால் அவர்களை சரிப்படுத்தி விடலாம். தீராத நோய்க்கு ஆட்பட்டவர்களை கூட கவுன்சிலிங்க்கு அனுப்புவார்கள். மனநோய், மன ரீதியான பிரச்சனைகள் வரும்போது மனநல நிபுணர்களிடமும் கவுன்சிலர்களிடமும் ஆலோசனை பெறலாம். எப்படி இருந்தாலும் தற்கொலை எந்த விஷயத்துக்கும் தீர்வல்ல. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் தோன்றுபவர்களை கண்டுபிடித்தால் அவர்களுக்கு மருத்துவ ரீதியாக, உளவியல் ரீதியாக அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும்.

செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

0: பாடு நிலாவே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியதை கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு

அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றைய பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நாளைய எமது தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், ரசிகர் தேன்கிண்ணம் ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.